0: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
1: I love the West Coast.
2: It has beautiful scenery. The harbour is absolutely amazing.
3: Good weather, good people, and I like it.
4: My favourite thing about Auckland is the amazing views that I get when different parts of the city.
5: Leonard.
6: Bring it on.
7: Loving Auckland. Our diverse city. Planet Audio.

0: தாமரை இப்படி சிரிக்கிறீங்க?
1: ஏன், நாங்கள் கூட்டத்துக்கு போவான். எனக்கு என்ன எந்த வேலை கஷ்டமா இருக்கு நான் என்று நான் உங்களுக்கு அன்றைக்கு சொன்னேன். சொல்லிக்க நீங்கள் என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கட வேலை தான் கஷ்டம் என்று சொன்ன நீங்கள் தானே. அதுவும் லிசன் டு விந்தான்.
2: உண்மைதான் தாமரை, ஆனைக்கும் அடிசருக்கும், நாங்களும் சில வேலை இப்படித்தான்.
3: ஆ, அது சரி, விழுந்தாலும் மீசையில் மண்படவில்லை, அது சரி. அப்போ நாங்கள் படம் பார்க்கும் போது முடிவு எடுப்பது லிசன் டு ஃபிக்ஸ் தானே?
4: ஓ, இப்போ வடிவாய் சொல்லணுமெண்டா, இப்போ நான் உம்மட்ட வந்து, ஐயோ செவ்வந்தி, எனக்கு சரியான மன அழுத்தமாக இருக்கணும்னு நீருடன் என்ன சொல்லி சொல்லும், பேசாம தியானம் செய்யும், யோகா செய்யும் என்றெல்லாம் சொல்லுகிறேன்.
0: அப்போ லிசன் டு லேர்ன் அப்படின்னா என்ன?
1: நான் சொல்லட்டே, எனக்கு இந்த வேலை கஷ்டமா இருக்கு என்று நான் சொன்னால் அது ஏன் கஷ்டமா இருக்கும் என்று சொல்றேன் என்று என்ன புரிஞ்சு கொண்டு என்னுடைய பிரச்சனை என்ன என்று கேட்பது, சரிதானே அல்லி?
4: ஓமோ, இதுவும் ஒரு கலை. இது திறமையை தாண்டி நாங்க மற்றவருக்கு கொடுக்கும் மரியாதை. இப்ப நாங்க ஒருத்தரோட இருக்கும்போது அவருக்காக நாங்க வந்து எங்களோட நேரத்தை முழுமையா கொடுத்தா அது ஒரு பெரிய மரியாதை தானே?
3: சரியா சொன்னீரல்லி. உலகின் வெற்றி பெற்ற தலைவர்கள் பலரிலும் நாம் இந்த பண்பை காணலாம்.
2: ஆர்டிகல் 370 படத்துல மோடி பாத்திரத்தில் நடித்தவர் அமைதியா கேட்கும் விதத்தை பார்த்து நான் வியந்திருப்பேன்.
0: புரிந்து
1: கொள்ள கேட்பது சரி, அது எப்படி நாங்கள் பயிற்சி செய்யலாம்? அதுக்கு ஏதாவது வழி சொன்னதையே?
4: ஒரு இலகுவான வழி இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப ஆறாவது உங்களோட கதைக்க வந்தா அமைதியாக கேளுங்கோ, அவர் முடிக்கு மட்டும் காத்திருங்கோ. அந்த உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு குரல் கொண்டு இருக்குமெல்ல, அது துள்ளும் இருந்து தீர்வு சொல்ல துடிக்கும், வெட்டி கொள்ள துடிக்கும். அது அப்படியே நைஸாக ஒரு தலையில் தட்டி ஓரமாக இருக்க சொல்லி போட்டு மெட்டவை கலைக்கிறத கொஞ்சம் கவனியுங்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பயிற்சி செய்தால் எல்லாம் வரும். வேணுமெண்டா முதல்ல ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு நிமிஷம் புரிந்து கொள்ள கேப்பன் என்று சொல்லி தொடங்குங்கோ. பிறகு அதே கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை கூட்டி ஒரு மட்டியால மாக்குங்கோவன். சும்மாவே அப்ப சொன்னவை அடிமேல் அடி வைத்தால் அம்மி நகரம். முயற்சி செய்து பாருங்க.
2: சரியா சொன்னீரல்லி. வா, எங்களுக்கு காதல பிரச்சனை இல்லையப்பா, புரிந்து கொண்டு கேக்குறதுலாம் பிரச்சனை. நான் இன்றைக்கு பயிற்சி தொடங்க போறேன்.
3: நாங்களும் தொடங்குறோம், உற்றுகாய் பாப்போம். ஒருவர் வீட்டுக்கு வந்தால் எப்படி உபசரிப்போமோ அப்படித்தான் நாங்கள் மெட்டவைய இருத்தி வச்சு கேட்கிறோம்.
1: சும்மாவே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. சரி, நேரம் போட்டுது, அடுத்த மாதம் சந்திப்போம்.
4: பிராக்டிஸ் பண்ணுவோம்.
3: நல்லா இருக்கு. பதில் கிடைத்ததானீர்களே? கேள்வி: ஒலிம்பிக் கொடியில் உள்ள 5 வளையங்கள் எதனை குறிக்கின்றன? பதில் இதோ: 5 வளையங்களும் உலகின் 5 முக்கிய கண்டங்களை குறிக்கின்றன. அவை ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா.
5: நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கும் வரை விடைபெறுவது விரியும் ஒட்டுக்கள் குழுவினர்.
6: நிகழ்ச்சியிலே தொடர்வது சர்வதேச செய்தி குறிப்புகள்.
7: நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரன். கடந்த 20 ஆண்டுகளில் பிரிட்டன் பிரதமர்கள், மாறிவரும் ஐரோப்பிய அரசியல் சூழலின் தாக்கம். கடந்த 20 ஆண்டுகளாக பிரிட்டன் அரசியல் குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் அதிர்வுகளையும் சந்தித்துள்ளது. ஒரு காலத்தில் உலகின் மிகவும் நிலையான ஜனநாயக அமைப்பில் ஒன்றாக கருதப்பட்ட பிரிட்டன், அண்மைய ஆண்டுகளில் அடிக்கடி பிரதமர் மாற்றங்கள், கட்சி தலைமை போட்டிகள் மற்றும் அரசியல் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. 2006 முதல் 2026 வரை பதவி வகித்த பிரதமரின் அரசியல் பயணம் பிரிட்டனின் மாறிவரும் அரசியல் சூழலை

0: பலிக்கிறது. பிரிட்டனில் டோனி பிளேயர் தலைமையிலான லேபர் அரசாங்கம் 1997 முதல் 2007 வரை ஆட்சியில் இருந்தது. மத்திய நிலப்பாட்டை முன்வைத்து பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்திய அவர் கல்வி மற்றும் சுகாதாரத்தில் பல மாற்றங்களை அறிமுகப்படுத்தினார். ஆனால் ஈராக் போரில் பிரிட்டனை ஈடுபடுத்திய முடிவு அவரது அரசியல் மரபின் மீது நீண்ட கால சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவரை தொடர்ந்து கோர்டன் பிரவுன் 2007 முதல் 2010 காலத்தில் பிரதமராக இருந்தார். உலக பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட அவரது அரசு வங்கிகளை மீட்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. எனினும் பொருளாதார சவால்கள் மற்றும் மக்கள் அதிர்ப்பு காரணமாக தொழிற்கட்சி 2010 தேர்தலில் பாரிய அளவில் தோல்வியடைந்தது. 2010 ஆண்டு தொடக்கம் டேவிட் கேமரன் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தது. அரச செலவுகளை கட்டுப்படுத்தும் ஆஸ்டியூரிட்டி கொள்கையை அறிமுகப்படுத்திய அவர் 2016 ஆண்டு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர் விவகாரத்தில் பொது வாக்கெடுப்பை நடத்தினார். பிரெக்சிட் ஆதரவாளர்கள் வெற்றி பெற்றதை அடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதன்பின் தெரேசா மே பிரதமராகி பிரெக்சிட் ஒப்பந்தத்தை முன்னெடுக்க முயன்றார். ஆனால் நாடாளுமன்றத்தில் போதிய ஆதரவு இல்லாததால் அவரது திட்டங்கள் பலமுறை தோல்வியடைந்தன. இதன் விளைவாக 2019 அவர் பதவி விலகினார். பிரெக்சிட்டை நிறைவேற்றுவதை உறுதியளித்த போரிஸ் ஜான்சன் 2019 மீண்டும் பிரதமரானார். பிரெக்சிட் நடைமுறைக்கு வந்தது அவரது முக்கிய சாதனையாக கருதப்பட்டாலும் கோவிட் காலகட்டத்தில் அரசின் செயல்பாடுகள் மற்றும் பார்ட்டி கெட் ஆட்சியை அவரது அரசியல் செல்வாக்கை பாதித்தது. இறுதியில் அவர் பதவி விலக நேரிட்டது. அவருக்கு பிறகு வந்த லீ ஸ்ட்ராஸ் பிரிட்டன் வரலாற்றிலேயே மிகக்குரிய காலம் பதவி வைத்த பெண் பிரதமராக அறியப்படுகிறார். அவரது பொருளாதார திட்டங்கள் சந்தைகளில் அரிசி ஏற்படுதல் வரும் 45 நாட்களிலேயே பதவியை இழந்தார். 2022 முதல் 2024 வரை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனாக் நாட்டை வழிநடத்தினார். பொருளாதார நிலைத்தன்மை முன்னெடுக்க முயன்றாலும் வாழ்க்கை செலவு உயர்வு குடியேற்ற பிரச்சனைகள் மற்றும் அரசியல் சோர்வு காரணமாக கன்சர்வேட்டிவ் கட்சி மக்களிடையே பாரிய அளவில் ஆதரவை இழந்தது. அதன் பின்னர் 2024 தேர்தலில் தொழிற்கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்த கேர் ஸ்டார்மர் அரசியல் மாற்றத்தின் முகமாக கருதப்பட்டார். ஆனால் உட்கட்சி அழுத்தங்கள் உள்ளூராட்சி தேர்தல் பின்னடைவுகள் மற்றும் தலைமைத்துவ சவால் காரணமாக 2024 ஜூன் 22 பதவி விலகினார். கடந்த 20 ஆண்டுகளில் அரசியல் வரலாறு முக்கிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. பிரிட்டன் அரசியல் இன்று முன்பை விட அதிகமாக நிலையற்றதாக மாறியுள்ளது. பிரெக்சிட், உலக பொருளாதார நெருக்கடிகள், கோவிட் குடியேற்ற விவாதங்கள் மற்றும் சமூக மாற்றங்கள் ஆகியவை அரசியல் தலைவர் நிலைத்தன்மையை சவாலுக்கு உட்படுத்தியுள்ளன. எனவே கடந்த 20 ஆண்டுகளில் பிரிட்டன் பயணம் எழுச்சியும் வீழ்ச்சியும் தென்னவர் அரசியல் பயணங்களாக மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் ஜனநாயகத்தின் எதிர்கொண்ட பரந்த மாற்றங்களின் பிரதிபலிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டும். அதேவேளை கடந்த ஒரு தசத்த காலமாக ஐரோப்பிய அரசியல் சூழல் வேகமாக மாறி வருகிறது. பொருளாதார நெருக்கடிகள், குடியேற்ற பிரச்சனைகள், தேசியவாத அரசியலின் எழுச்சி, ரஷ்ய உக்ரைன் போர் மற்றும் வாழ்வாதார செலவின் அதிகரிப்பு போன்ற காரணிகள் பாரம்பரிய அரசியல் கட்சியின் ஆதரவு தளத்தை பாதித்துள்ளன. இந்த மாற்றங்களின் தாக்கம் ஐரோப்பாவின் பல நாடுகளைப் போலவே பிரிட்டனிலும் தெளிவாக காணப்படுகின்றது. மீண்டும் உங்களுடன் வானிலைகள் சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
1: அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 11 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பில்லி வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 11 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். தொடர்வது படித்ததிலே பிடித்தது.
2: வணக்கம். கோட் மெஸ்ஸி உலகக்கிண்ண வரலாற்றில் படைத்த புதிய சாதனை. அர்ஜென்டினா அணியின் லியோனல் மெஸ்ஸி ஆண்களுக்கான உலகக்கிண்ண வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இதன் மூலம் ஜெர்மனி அணியின் முன்கள வீரர் மிரோஸ்லாவ் குளோசேயின் சாதனையையும் முறியடித்துள்ளார். மெஸ்ஸி உலகக்கோப்பை வரலாற்றில் அழியாத தடம் பதித்துள்ளார் என ஃபிஃபாவின் தலைவர் பாராட்டியுள்ளார். டெக்சாஸ் மாநிலத்தின் அர்லிங்டன் நகரில் நடைபெற்ற ஜே பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 2-0 என்னும் கோல் கணக்கில் ஆஸ்திரியாவை வீழ்த்தியது.

0: ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தின் போது லியோனல் மெஸ்ஸி உலக கிண்ண தொடர்களில் தனது 17வது கோலை பதிவு செய்ததன் மூலம் இந்த சாதனையை படைத்துள்ளார். 2026 ஆண்டு உலக கிண்ண தொடரில் தனது 4வது கோலை அடித்ததன் மூலம் அர்ஜென்டினா அணியின் தலைவர் மெஸ்ஸி பிரேசில் அணியின் புகழ்பெற்ற வீராங்கனை மார்டாவின் சாதனையையும் சமன் செய்துள்ளார். ஆஸ்திரியாவுக்கு எதிரான போட்டியில் 23வது நிமிடத்தில் அடித்த கோல் அர்ஜென்டினாவுக்கு வெற்றியை உறுதி செய்தது. ரசிகர்கள் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என கத்தி கூச்சலிட்டு கொண்டாடினர். மகளிருக்கான உலக கிண்ண தொடர்களில் மார்டா அடித்த 17 இலக்குகளே ஒட்டுமொத்த உலக கிண்ண வரலாற்றின் சாதனையாக நிலைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அன்பான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். நன்றி, வணக்கம் நேயர்களே.
1: நல்லது நேயர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
2: Planet FM on 104.6. CPR is an important life-saving skill. CPR is the technique for reviving someone when their heart and breathing has stopped, usually because of electric shock, drowning or heart attack. St John offers CPR training. Visit stjohn.org.nz to discover a range of first aid courses and to download the CPR app.
3: ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
4: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
5: Tell your Tamil friends about Mutamil Osai, a national and international news, music and interviews show making for some great radio for our Tamil senior citizens every Saturday morning right here on 104.6 FM at 7:15. Starting up at 7:50 is another program for our Tamil community, Mutamil Sangam.
6: Beaches.
7: I love Biffles, taking the dog out for our meals.
6: Sparkling waters.
8: The harbour is absolutely amazing.
6: Green city.
9: I think is evergreen.
6: Different cultures.
10: And many languages and the enrichment through all the different cultures, faiths.
11: Auckland is very multicultural.
12: It's home, and something's always happening.
6: It's home. Loving Auckland, our diverse city. planetaudio.org.nz.
13: Ratnadeep Janmabhoomi.
14: Janmabhoomi, your weekly Sinhalese program, sponsored by the United Sri Lanka Association Auckland Branch, is brought to you every Wednesday at 8:15 p.m. on Planet FM 104.6. Program includes current affairs, historical episodes, radio drama, popular songs, cultural information and many more. Now also available on www.planetaudio.org.nz. Janmabhoomi, every Wednesday at 8:15 p.m. on Planet FM 104.6.

ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
1: கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். சிற்றினம் சேராமை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற அஃதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. இதற்கு விளக்கம் என்னன்னா, ஒருவனது மனதில் நலத்தால் அவன் மறைந்த பிறகும் அவனது புகழ் நிலைத்து நிற்கும். அவனது இனநலத்தின் மூலம் அவனது மனநலம் மிகவும் பாதுகாப்பானதாக வலிமை பெறும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல அடுத்த குறள், நல்லினத்தின் ஓங்கும் துணை இல்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். ஒருவன் நல்ல இனத்தை பார்க்கிறேன், துணை செய்வது வேறு எதுவும் இல்லை. அவனுக்கு தீயினத்தை காட்டிலும் துன்பம் தருவது வேறு எதுவும் இருக்க முடியாது என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களே, நமது முத்தமிழ் சங்கம் தன்னுடைய 25வது ஆண்டு விழாவினை எதிர்வரும் ஜூலை மாதம் 25ஆம் தேதி கொண்டாட உள்ளது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. அந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்து செய்தியினை முத்தமிழ் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்களான ஐயா திரு சுவாமிநாதன் அவர்களும் அண்ணன் திரு புருஷோத்தம் மதனகோபால் அவர்களும் நமக்கு அளித்துள்ளார்கள். அந்த வாழ்த்து செய்தியினை இப்பொழுது கேட்போமா?
2: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், எஸ்டீம் மெம்பர் ஆஃப் முத்தமிழ் சங்கம் சொசைட்டி, ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் யூ டுடே ஆன் தி 25th anniversary of our esteemed society. I feel with gratitude and pride this milestone marks not just quarter century of collective achievement but testament to the unwavering dedication and passion to each member who has contributed to our society's growth success. From very beginning, Muthamar Sangam Society has been beacon of cultural preservation and community spirit. I'm proud to be seen part of this journey. Throughout the years, we have successfully organized numerous events that brought our community closer together, celebrating our rich heritage and fostering a sense of belonging. One cultural festival, a literary reading to educational workshop, community service initiated each event has played a vital role in strengthening our bonds and enrichment of our lives. Our commitment to preserve our cultural heritage has been unwavering. We continue to strive excellence in every endeavor. As we look to the future, I'm confident that Muthamar Sangam Society will continue to thrive, inspire generation to come. Together, let us continue to uphold our value, traditions, work towards creating more inclusive, harmonious society. Thank you for your dedication and commitment. Look forward to celebrating this special occasion with you, all of you. Thank you.
3: வணக்கம். முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். சங்கத்தின் பணி சிறக்க வாழ்த்துக்கள்.

இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். ஜூன் 24 இரு பெரும் ஆளுமைகளின் பிறந்த தினம். கவிஞர் கண்ணதாசனும் அவரது உற்ற நண்பரான இசையமைப்பாளர் எம் எஸ் சுஷநாதன் அவர்களின் பிறந்த தினமும் இன்றுதான். கண்ணதாசனின் 100வது வருட பிறந்த நாள் ஜூன் 24. உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்கள் அனைவரும் இவரின் பிறந்த தினத்தை, இந்த நூற்றாண்டை மிக சிறப்பாக கொண்டாட இருக்கின்றார்கள். 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், 8 தொகுதிகளுக்கும் மேலாக கவிதைகள், சேரமான் காதலி உள்பட 20 நவீனங்கள், 20 கட்டுரை நூல்கள், 10 பாகங்களில் அர்த்தமுள்ள இந்து மதம், இப்படி எங்கெங்கு எண்ணாதபடி எல்லா துறைகளிலும் புகுந்து விளையாடியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இவரது முதல் பாடல் கண்ணியின் காதலி படத்துக்காக ஜூபிட்டர் பிக்சர்ஸுடைய கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமேன்னு தனக்கே தனக்கு எழுதி கொண்ட மாதிரியான முதல் பாடல். இவருடைய கடைசி பாடல் இவரின் நீண்ட உறக்கத்துக்கு தாலாட்டாக அமைந்த 3ஆம் பிறை படத்திலிருந்து கண்ணே கலைமானே. எவ்வளவு பொருத்தம் பார்த்தீங்களா? பலகாலத்துக்கும் கொண்டாடப்பட வேண்டிய மாபெரும் கவிஞர் கண்ணதாசன் அவரே சொன்ன வரிகள் தான் இவை. நான் நிரந்தரமானவன், அழிவில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் 100%க்கு 100% சரியானது. இந்த தலைமுறை மட்டுமல்ல, எந்த தலைமுறை வந்தாலும் அவருடைய பாடல்கள் மேடைகளில் ஒலித்து கொண்டே இருக்கும். பாடல் போட்டிகளில் 5 வயது குழந்தை முதல் 50

வயது வரை உள்ள மக்கள் அனைவரும் எடுத்து பாடக்கூடிய பாடலாக அவருடைய பாடல்கள் தொடர்ந்து இருக்கும். அதிலும் முன்னணியில் உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடல் என்றென்று எந்தெந்த காலகட்டத்துக்கும் முதன்மையான பாடலாக இருக்கும். இன்னைக்கு நான் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல்ல சொல்ல எடுத்துட்டு வந்திருக்க படம் சூரியகாந்தி. இந்த படத்தில் இந்த பாடலில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களே தோன்றி இந்த பாடலை பாடியிருப்பார். பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள், படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் சுஜநாதன் ராமமூர்த்தி அவர்கள். பாடல் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது. இந்த பாடல்ல முதலமைச்சர்கள் நிறைய பேர் இந்த பாடல்ல இடம்பெற்றிருப்பாங்க, முக்கியமா ஜெயலலிதா அம்மா. அவங்களுக்காக இந்த பாடல் பாடப்படுவது மாதிரியான சூழ்நிலை. இந்த பாடல் நம்ம எல்லாருக்குமே எல்லா விதத்திலையும் கனெக்ட் ஆகும். நம்மளை வஞ்சிக்கும் பொழுது, நம்மளை மரியாதை செய்யாத பொழுது, நம்மளை இன்சல்ட் பண்ணும்போது, இந்த மாதிரியான ஒரு ஒரு காலகட்டத்திலும் நம்ம ரொம்ப நம்பிக்கையா நம்புனவங்க நம்மளுக்கு துரோகம் செய்யும் பொழுதெல்லாம் இந்த பாடல் நம் கண்முன்னால வந்துட்டு போகும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாடல் தான் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது. கருடா சௌக்கியமா. கவிஞனாக வாழ்ந்த கடவுள் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எல்லா தலைமுறைக்கும் ஏற்ற பாடல், வாழ்க்கை யதார்த்தத்தை பாட்டில் வைத்த யதார்த்த கலைஞன். அவரது நூற்றாண்டு விழாவை போற்றும் வகையில் இன்று இந்த பாடல் உங்களுக்காக.

0: கேட்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
1: பிசிக்கலி சேலஞ்சா இருக்கவங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவங்களுக்கும் ஹெலன் கெல்லர் விட்டு சென்ற பாடம் அவருடைய தன்னம்பிக்கை தான். இன்று அவருடைய பிறந்த தினம். வாழ்க்கையில வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மனம் சோர்ந்து போறவங்க ஹெலன் கெல்லரை பத்தி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கேட்க முடியாது, பேச முடியாது, பார்க்கவும் முடியாது என்ற ஐம்புலன்களில் மூன்று இயலாமைகளை கொண்டிருந்த ஒரு பெண் குழந்தை பின்னாளில் அமெரிக்காவின் புகழ்பெற்ற எழுத்தாளர், பேச்சாளர், அரசியல் ஆர்வலர் என்று பன்முகத் திறமையாளராய் வளம் வந்தது தன்னம்பிக்கையின் உச்சம். இது எப்படி நடந்திருக்கும்? 1880 வருடம் June 27 பிறந்த இவரு அவருடைய சின்ன வயசுல நல்லாதான் மற்ற குழந்தைகள் மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்த மூளை காய்ச்சல் தான் அந்த பச்சை மண்ணின் பார்வை, பேச்சு, கேட்கத்தன் மூன்றையும் பறிச்சிட்டு போச்சு. தன் உணர்வுகளை எந்த வகையிலையும் வெளிப்படுத்த இயலாமல் தவிச்சிட்டு இருந்த ஹெலனை அவருடைய பெற்றோர் அலெக்சாண்டர் கிரஹாம்பலிடம் கூட்டிட்டு போனாங்க. தங்கள் மகளின் எதிர்காலத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்க அவர் காட்டிய வழிதான் ஹெலனின் வாழ்க்கையை இன்று மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல எல்லோரும் ஆதர்சமாக எடுத்துக்கொள்ள காரணமாக இருக்கிறது. அவர் சொன்னபடிக்கே அவருடைய சிறப்பு பள்ளியான பெர்கின்ஸுக்கு ஹெலனின் பெற்றோர் கடிதம் எழுத அங்கிருந்து ஹெலனுக்கு ஆசிரியையாக அனுப்பப்பட்டார் ஆன் சல்லிவன். பிறர் பேசும்போது அவருடைய உதடுகளின் அசைவுகளை கைகளால் தொட்டு அதன் மூலம் அடுத்தவர்கள் பேசுவதை புரிந்து கொள்ள சொல்லிக் கொடுத்ததன் மூலம் ஹெலனுக்கு புத்தம் புது காதுகளை முளைக்க வைத்தார் ஆசிரியை ஆன். அடுத்ததாக ஹெலனின் உள்ளங்கைகளில் ஆங்கிலத்தின் ஒவ்வொரு எழுத்துக்களையும் எழுதி மொழியை அறிமுகப்படுத்தினார். இதன் பிறகு பார்வையற்றோருக்கான பிரெயில் எழுத்துக்களையும் கற்றுத்தந்தார். ஹெலனுடைய கல்வி கண்களும் திறந்தன. பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஹெலனின் ஆர்வம் மற்றும் மொழிகளை வேகமாக உள்வாங்கும் அவருடைய திறமை காரணமாக 10 பிரெயில் முறையில் ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளை கற்றுக்கொண்டார். ரெட்கிளிஃப் பல்கலைக்கழகத்தில் படிக்க விரும்பிய அவருக்கு பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அங்கு படிக்க இடம் கிடைத்தது. வெற்றிகரமாக தன் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார். பார்ப்பது, கேட்பது, பேசுவது என மூன்று திறனிலும் சவால் உள்ள ஒரு பெண் இளங்கலை பட்டம் பெறுவது அதுவே முதல் முறை. பிறகு அதே பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார் இளம் பெண் ஹெலன் கெல்லர். படிக்கும் போதே த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற புத்தகத்தை எழுதினார். இதை தொடர்ந்து பெண்ணுரிமை, தன்னை போல பார்ப்பது, கேட்பது, பேசுவது போன்ற சவால்கள் இருப்பவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, சமூகவியல் போன்றவற்றை பற்றி பல பத்திரிகைகளிலும் தொடர்ந்து எழுதினார். கூடவே உழைப்பாளர் உரிமைகளையும் சோசியலிச தத்துவத்தையும் தன் எழுத்தில் ஆதரித்திருக்கிறார் ஹெலன். தன் ஆசிரியை ஆன் சலிவனுடன் சேர்ந்து உலகின் பல நாடுகளுக்கும் சென்று தன் பெயரிலேயே நிதி திரட்டி அதை தன்னை போல சவாலுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு வழங்கினார். பார்வையற்றவர்களுக்கான நூலகம் ஒன்றை தொடங்கினார். தன் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கி கொண்டு ஓடி ஓடி உழைத்த ஹெலனை காலன் பக்கவாதத்தால் வீட்டுக்குள் முடக்கி போட 68 தன் 87 வயதில் இம்மண்ணுலகை விட்டு கிளம்பியது அந்த தன்னம்பிக்கை. இன்னைக்கு 5 குழந்தைக்கு கூட நாம ஸ்ட்ரெஸ்ன்னு கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்குறோம். பிசிக்கல் சேலஞ்ச் கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் ஹெலன் விட்டு சென்ற பாடம் அவருடைய தன்னம்பிக்கை தான்.

அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு வெகுளியும் தந்திரமும். பைபிள் புத்தகத்தில் ஒரு வாசகம், புறாக்களைப் போல வெகுளியாகவும் பாம்புகளைப் போல தந்திரமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதானது. புறாக்களைப் போல கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பவர்கள் எப்படி பாம்பை போல தந்திரத்துடன் இருக்க முடியும் என்கின்ற கேள்வி எழுவது இயல்பே. புறாக்களை பாருங்கள், அவை எவ்வளவு மென்மையாக இருக்கின்றன, அவற்றின் கண்களில் எவ்வளவு சாந்தம் இருக்கிறது. இதுவரை நாம் யாரையாவது புறா கொத்தி கேள்விப்பட்டிருக்கிறோமா? காகங்கள் கொத்துவதென்று சொல்ல போனால் காகங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம். மற்ற பறவைகளை காட்டிலும் அதிகமான நாட்கள் காகங்கள் உயிர் வாழ்கின்றன. தன் கூட்டை கலைத்தவனை அவை மறப்பதில்லை. எத்தனை ஆண்டுகளானாலும் நினைவில் வைத்துக் கொண்டு அவனை தாக்க முயற்சி செய்யும். காகத்தின் எந்த குஞ்சாவது மனிதர்கள் கையில் அகப்பட்டதை பார்த்தால் அந்த குஞ்சை அவை சாகடித்து விடுகின்றன. ஒருவேளை பலவீனமான இந்த குஞ்சுகள் இன்னொரு மனிதனின் கைகளில் அகப்பட்டால் மிகவும் மோசமான தாக்குதலுக்கு உள்ளாகி இறப்பதை காட்டிலும் நம் அலகுகளால் இறந்து போகட்டும் என்று நினைக்கின்ற காரணமோ என்னவோ. புறாக்கள் சமாதான சின்னங்களாக இருக்கின்றன. ஆனால் காகங்கள் தான் கூடி வாழ்வதற்கு இலக்கணமாக இருக்கின்றன. ஆனாலும் சமாதானத்தின் சின்னமாக புறாக்கள் இருப்பதற்கு பல காரணங்கள். காகத்தின் கண்களில் ஒரு குரோதம் தெரிகின்றது, ஒரு வன்மம் தெரிகின்றது. அவை யாரையும் நம்புவதும் இல்லை. மனிதனை நம்பிய அவன் காலை சுற்றி திரிகின்ற கோழிகள் மாமிசத்திற்காக பலியாகின்றன. மனிதனை சிறிதும் நம்பாத காகங்கள் நெடுநாட்கள் உயிர் வாழ்கின்றன. இந்த உலகத்தில் நம்பி சாவதும் நம்பிக்கையின்மையால் வாழ்வதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. புறாக்கள் அன்பு மயமானவை, வளர்ப்பவர்களை நம்பும் திறன் கொண்டவை, தோள்களில் கூட அமரக்கூடியவை, யாரையும் காயப்படுத்தாதவை. புறாக்களைப் போல வெகுளியாக இருப்பது என்பது எந்த நேரங்களில் எல்லாம் ஒரு மனிதன் குழந்தையாக இருக்க வேண்டுமோ அப்போதெல்லாம் கள்ளங்கப்படாமல் இருப்பது போன்றது. குழந்தையை பார்க்கின்ற போது நாம் ஒரு குழந்தையைப் போல மாறிவிட வேண்டும். நாம் நம்முடைய நாய்க்குட்டியிடம் விளையாடுகின்ற போது நம்மை ஒரு மனிதனாக தெரிவித்துக் கொண்டு விளையாடுவதில்லை. நாமும் அதன் அளவிற்கு மாறினால்தான் நம் அன்பு பரிமாற்றம் நிகழ்கிறது. பூக்களுக்கு அருகே செல்கிறவன் தானும் ஒரு பூவாக மாறிவிட வேண்டும். அதை போல கள்ளம் கபடம் இல்லாத மனிதர்களை சந்திக்கின்ற போது நாமும் குழந்தைகளைப் போல புறாக்களாக மாறிவிட வேண்டும். வெகுளியாக இருப்பவர்களிடம் விவரமாக இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போல தந்திரமாக இருப்பவர்களிடம் தந்திரமாக

இருக்க வேண்டும். தந்திரமாக இருக்க தெரியாததால் தான் சிறுத்தை புலி சீத்தா இனம் அழிந்து போனது. தந்திரமாக இருக்க தெரிந்த லெப்பர்ட் என்னும் சிறுத்தை இனத்தின் எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது. எப்போது நீ புறாவாக இருக்க வேண்டும், எப்போது நீ அரவமாக இருக்க வேண்டும் என்பதை நீயாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டாம். உன்னுடைய சூழல் தீர்மானிக்கட்டும். நீ கண்ணாடியாயிருந்து பிரதிபலி வேண்டுவதை மட்டும் என்கிறது பைபிள். நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சங்கம் நிகழ்ச்சியினை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதள முகவரியிலும் கேட்டு மகிழுங்கள்.
1: கவியரசரே, பிறப்பு முதல் இறப்பு வரை தமிழர் வாழ்வை தழுவி நடக்கிறது உன் தமிழ். கீற்று கொட்டகைக்கு கிரீடம் சூட்டியது உன் பாடல். பாமரர் நாவில் பழமொழியானது உன் பல்லவி. மொழியின் சகல சௌரியங்களையும் பாட்டுக்குள் பரிமாறியவன் நீ. மதுவோ மதமோ, கீதையோ கோதையோ, நீ எதை எழுதினாலும் உன் தமிழுக்கு மயங்கியது தமிழ்ச்சாதி. எலும்பு தோலை உரித்து பார்த்து யானை கண்டவன், இதயத்தோலை உரித்து பார்த்து ஞானம் கண்டவன். கலவியை துன்பம் போன்ற இன்பம் என்றவன், தன்னை கண்ணீர் வரைந்த ஓவியம் என்றவன். பாவேந்தரை தொடர்ந்து திரையில் கவிதை செய்த பெருங்கவிஞன். கடந்த நூற்றாண்டில் கால் நூற்றாண்டின் கையப்பம் நீ அல்லவா? உன் கை தமிழை விட கானத்தமிழுக்கு ஆயுள் அதிகம். கண்ணின் மணி போல, மணியின் நிழலை போல கவிதை படைத்தாய் ஐயா. இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க

முடியாத ஐயா, உன் தமிழை பிரிக்க முடியாத ஐயா. உன் நூற்றாண்டை இன்று தொடங்குகிறாய், நாங்கள் நிறைவு செய்வோம் என்று கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு நூற்றாண்டு விழாவிற்காக செய்தியை அளித்துள்ளார். ஏற்கனவே நிறைய பேர் கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள், கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள், எழுதி கொண்டும் இருக்கிறார்கள். இனி வரும் காலத்தில் நிறைய பேர் பிறப்பார்கள், கவிதைகள் எழுதவும் செய்வார்கள். ஆனால் தமிழ் கூறும் நல் உலகில் கவிஞர் என்ற ஒற்றை சொல் குறிப்பது எப்பொழுதும் ஒரே ஒருவரை மட்டும்தான், கண்ணதாசன். கவிஞர் வாழ்ந்திருந்தால் கடந்த 24 தேதி நூற்றாண்டை தொட்டிருப்பார். அன்றுதான் அவருக்கு நூற்றாண்டு பிறந்த நாள். காரைக்குடி அருகே சிறுகுடல்பட்டி என்ற சிற்றூரில் நகர்ந்தார். நகரத்தார் குடும்பத்தில் முத்தையா ஆக என்ற 8வது குழந்தையாக பிறந்து காரைக்குடியில் மற்றொரு குடும்பத்தில் நாராயணனாக தத்து கொடுக்கப்பட்ட கண்ணதாசன் படித்ததென்னவோ 8 மட்டும்தான். எழுத்தின் மீது தீராத காதல் கொண்ட கண்ணதாசன் சென்னை வருகிறார். திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடுகிறார், கிடைக்கவில்லை. ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து எழுதவும் செய்தார். அவருடைய 18வது வயதில் கிரகலட்சுமி என்ற இதழின் முதல் கவிதை நில ஒளியிலேயே வெளிவருகிறது. அங்கங்கும் வேலை செய்த கண்ணதாசன் ஒரு வழியாக திரைத்துறையிலேயே சேலம் மாடல் தியேட்டரில் வேலைக்கு சேர்கிறார். அங்கேதான் புகழ்பெற்ற வசனகர்த்தாவான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நட்பு கிடைக்கிறது. கண்ணதாசனின் திராவிட இயக்க தொடர்பும் சார்பும் உருப்பெறுகிறது. கவிஞர் எழுதிய முதல் பாடல் 1949 ஜூபிட்டர் பிக்சர்ஸின் கன்னியின் காதலி படத்திற்காக கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நலமாகும் ஒரு தினமே என்பதுதான் திரைத்துறையில் அவர் அன்று எழுதிய முதல் பயணம். அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து வெற்றிகள். விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடன் பின்னர் MS விஸ்வநாதனுடனும் இணைந்து காலத்தில் அழியாத பாடல்கள் நமக்கு கிடைத்தது. எப்பொழுதும் எங்கேனும் வானொலியில், பண்பலையில், தொலைக்காட்சிகளில், செல்போன்களில், வாகனங்களில் கவிஞரின் பாடல்கள் மீண்டும் மீண்டும் ஒழித்துக்கொண்டேதான் இருக்கிறது. கண்ணதாசனுடைய நூற்றாண்டு இது. காற்றில் மிதந்து கொண்டிருக்கும் அவர் கவிதை வரிகளை கேட்டு கேட்டு இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு தமிழ் மக்கள் கொண்டாடுவார்கள். மகாகவி பாரதியாரைப் போல, புரட்சி கவிஞர் பாரதிதாசனைப் போல, கவிஞர் கண்ணதாசனுடைய நூற்றாண்டினையும் தமிழக அரசும் தமிழ் அமைப்புகளும் விழா எடுத்து கொண்டாட வேண்டும். காலத்திற்கும் கொண்டாட வேண்டிய ஒரு மாபெரும் கவிஞர் கண்ணதாசன். அவரே சொன்ன வரிகள்தான், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எனக்கு எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சொல்கிறது தினமணியில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய நூற்றாண்டை விட்டு வெளிவந்த ஒரு கட்டுரை. நேர்களே, இத்துடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைய இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் முத்தமிழ்ச் சங்கத்தினுடைய வெள்ளி விழாவிற்காக வாழ்த்து செய்தினை சொன்ன ஐயா திரு சாமிநாதன் அவர்களுக்கும், அண்ணன் திரு புருஷோத்தம் மதனகோபால் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, நல்ல பல கருத்துக்களை நமக்கு வழக்கம் போல வார வாரம் தந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகள் அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும், மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?

வெள்ளிக்கிழமை காலை 7:35 கலை இலக்கிய பட்டத்தினர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பில் செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் செல்லுங்கள்.

0: ஆலயம் திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகளிர் இருக்கும் அனைத்து அன்பர்களும் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பர்களே, இன்றைய தியானம் சந்தோஷம். மன்னே, நான் யாண்டும் மகிழ்விற்றிருப்பது உனது ஆராதனையாகின்றது. மனத்தகத்து மலர்ச்சியும் அமைதியும் குடிகொண்டிருக்க வேண்டும். மனதில் நிகழ்கின்ற பூரிப்பு உடல் வளர்ச்சிக்கும் உள்ளத்தின் வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது. சோர்ந்த மனம் ஒன்றுக்கும் உதவாது. துன்பத்தில் வருந்திக் கொண்டிருப்பவர் தங்களுக்கும் நலம் செய்வதில்லை, உலகுக்கும் நலம் செய்வதில்லை. வருத்தப்படுகின்ற வேளையில் மற்றவர்கள் கண்ணுக்கு தென்படாதிருப்பது நலம். மிகப்பட்ட கழியாட்டமும் வேடிக்கை நிறைந்த ஓகையும் உதவா. வருத்தமும் மிகப்பட்ட விளையாட்டும் மனதின் மாண்பை போக்கிவிடுகின்றன. இனிய திருப்தி நிறை வேண்டும். அல்லலெல்லாம் தீர எனக்கு ஆனந்தமாக ஒரு சொல்லையின்பால் வைத்ததை என் சொல்வேன் பராபரமே என்பார் தாயுமானவர்.
1: ஆலயம் திரு சுப்பிரமணியார் தேவாலயம், 69 டைடல் ரோட், மாங்கரே, ஆக்லாந்து. ప్రతి నెల చివరి శనివారం నిర్వహించే నవగ్రహ శాంతి హోమం ఈ నెల అనగా జూన్ 27 తారీఖున కూడా నిర్వహించబడుతుంది. ఈ హోమం వల్ల కలిగే ప్రయోజనాలు: గ్రహదోషాల ప్రభావం తగ్గడం, ఆరోగ్యం, శాంతి, శ్రేయస్సు పెరగడం, ఉద్యోగం, వివాహం, ఆర్థిక విషయాల్లో ఎదురయ్యే అడ్డంకులను అధిగమించడంలో సహాయపడడం, ఆధ్యాత్మిక అభివృద్ధి మరియు మానసిక ప్రశాంతత కలగడం, కుటుంబంలో సఖ్యత, సానుకూల శక్తి పెరగడం. హోమంలో పాల్గొనడానికి విరాళం $101, నూనె దీపం కోసం విరాళం $11. హోమంలో పాల్గొనడానికి ఆసక్తి ఉన్నవారు ముందుగానే తమ పేర్లు నమోదు చేసుకోవలసిందిగా కోరుకుంటున్నాము. నవగ్రహాల అనుగ్రహంతో మీ జీవితంలో జ్ఞానం, సమతుల్యత మరియు దైవకృప నిండాలని కోరుకుంటున్నాము. ఓం నవగ్రహేభ్యో.